0: We're cutting across live right now to the VCK briefing.
1: உயர்நிலை குழு கூட்டம் இணையவழியில் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவதற்கு எங்கள் தலைவருக்கு அந்த அதிகாரத்தை அந்த கூட்டம் வழங்கியது. அதன் அடிப்படையில் இன்று அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரும் என்று நேற்று அறிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பிரஸுக்கு வந்து கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்படவில்லை. முறைப்படி இன்று 4 மணிக்கு ஊடகவியலாளருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் அதிகார விடுதலை சிந்தனை கட்சி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்.
2: We sincerely regret for the inconvenience. Yesterday, our party president had announced that we'll be having our high-level committee meeting. Based on the high-level committee meeting, we will be announcing our decision today morning. We didn't give any official communication summoning the press to our office. But unfortunately, the press people have come here and now we have contacted our leader and the information from him is that we will be sending an official communication sometime around 4 o'clock and he will meet you with all the required news which you are seeking for and he will be answering that. We don't have any answers for your question. That's it. Thank you very much.
1: நான்கு மணிக்கு அதிகாரப்பூர்வமான அழைப்பு ஊடகவியலாளருக்கு.
3: What VCK says that official calling for press meet will happen by 4 p.m. where an announcement will be made.

0: So what happens when a superstar enters politics? Obviously, the lines are blurred between film and politics, and we've seen that in the last few months in the run-up to the election in Tamil Nadu. Thalapathy Vijay has, of course, delivered super-duper hits in films, and of course, here too, a super-duper hit in his debut. But you see a lot of similarities between his film career and how he entered politics as well. Take a look at this report.
1: Thalapathy Vijay's party TVK was launched on 2nd February 2024. By October that year, TVK became a new entry in the political arena of Dravidian politics. Riding on the superstardom of Vijay, the party dreamt big in 2026. Vijay, from the very beginning, positioned himself as a lone soldier, a spectrum away from the Dravidian political dispensation of Tamil Nadu.
2: இது பெரிய போர்க்களம்பா அங்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள் எல்லாம் இருப்பாங்கப்பா களத்துல அவங்களுக்கு சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லப்பா சொன்னா கேளுப்பா இது விளையாட்டு இல்ல நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு போர்னா படையை நடத்தணும் அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல தாக்கு பிடிக்கணும் அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும் உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்